ஐயையோ இவனு ஒப்ப குச்சேலா ரத்தாமாம் ஏன் உயில்லத வணக்கித சர்மத சீலா குடிசோ இவனுக்கு பர்ஜெடி யாதா பாதா மீஹாலா கூடல பரலி மைக்கை தும்பி பீமன பாகுபலா குடி

மறைவ வரத்தில புறதோள துவரை இருவது கொடக்கேறியனோ. கரையோள மறைவ வரத்தில புறதோள துவரை இருவது கொடக்கேறியனோ. வரத்தில புறதோள துவரை இருவது கொடக்கேறியனோ. துவரை இருவது கொடக்கேறியனோ. அல்லி இருவனு

ஜம் தரிகிட தக தக ஜம் தரி தரிக்கும் தகதீனு தகிரச தாரித குபுஜம் தரித கஜம் ஜம் தரி கிட தக தகஜம் தரி தரி கும் தரி தகதீனு தகிரச நாகராஜ விபூஷி நரவாகன சரவாமினி சுரபாலினி ஜயசாலினி புவனேஸ்வரி

வசனி பொமகபதி கபமோனியேன பவத்திரிகனி வசனி பதபொமபமரி கபமோனியேன ரிகமரி சரி பரி சரி கமரி தவ பத பசரி பரி தனி பசரி பதபொம பமரி ரிகமமோ.